மொபிடெல் ஃபைபருக்கு கேதரம் ஃபிட் கரண் ஒக்கும டிவைசஸ் கனெக்ட் கரண் கேமிங் வேர்ல்ட் லோ லேட்டன்சி ஃபாஸ்ட் அண்ட் ஸ்டேபிள் அன்லிமிடெட் தோரகன பேக்கேஜ் ரசா SLT மொபிடெல் ஃபைபர்.

0: கதை நொமியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: சத்தியாக

0: கேஷ்பேக்,
1: ஃபீட்பேக்,
0: சன்ஃப்ளவர்,
1: ஆல் ரைட்,
0: சீது வசகுரா,
1: சஹாரா ஃபிளாஷ்,
0: பாயோ,
1: சானிதாபா,
2: ஐதிகாசிகாவத்துள்ளோ தவால் தொலஹாய் தியேட்டர் கி ராஷ்மி.

அணின கிரீடாவலின் அகன கிரீடாவுக்கிட்ட லக்கண கிரீடாமிடிய சேம சிலசுராதாவுக்கும சவச ஹத்தராய் தீரட்ட லக்கலின் கிரீடாமிடிய